அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு கீத் நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரிஹும் ரிவா குரவா ஃபாவா ஹதீஸ் எக்கா பயான் குரவா ஃபாவா ஃபதே இன்னல் முஃமின இஸா கான ஃபிஸ் ஸலாஹ் ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹ். மனை ஹம கஷவரும் முஃமினு அலா நமாதம் ஹுன்ன ஹிந்து ஏனா எவனி ஏனாகி வெரி ரஸ்கலாங்கி ஹதுரதம் முனாஜாதென்னவுங்கை. நமாதுகா கியவா கியவுமக்கி நமாதும் பேருகா கியவா கியவுமா தஃபாத்து கியவுமே. ஐ எஹாலத்துகா ஏனா எவனி ஏனாகி வெரி ரஸ்கலாங்கியா வரக்காத்துகா கமவாதி. ஐ அபி ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கீர்த் நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரிஹும் ரிவா குரவா ஃபாவா ஹதீஸ் எக்கா பயான் குரவா ஃபாவா ஃபதேங். وما تقرب الي عبدي بشيء احب الي مما افترضت عليه. ماني اديتي من رسكلانج ايناج متش فرض كوريفيكا ميكوجن تيمان رسكلانج الا تيمان رسكلانج يا كوتن ومووره تيمان رسكلانج اكمك لوبي اوديجن واكامن نوي مين اماد تكي مان الله كوتن ومكي نمادوغا كيت قرانكي مولين تفاتوكامكي اي نمادو كوراميها நமாதுகா ஏனாகி வெரி ரஸ்கலாங்கிய முனாஜா தன்னவனியே. எ கலாங்கி பஸ்ஃபுளுத்த கியவாயிரு எ பஸ்ஃபுளுத்தகுகே மான ஹிதங் ஹாஜிரு குரே. எஃபஹு தக்பீரு கியே தக்பீரு கியோ மஃபஹு ருகூ அத்தே. அதி மதிவெரிக்கும் மேக்குரு மற்றக்கா தேங் உஃபுலாலு மஃபஹு அல்லாஹு அக்பர் மிஃபதாங் கியோமும் ருகூ அத்தான் ஃபஷே. அர் ருகூ மி ருகுனுகா மேங் அல்லாஹு மதிவெரி குறும் ஹிமெனே. ehin kamun ruku'uga kiyani subhana rabbil azim mifadainne. at tasbih kemane ki husduruwe wodigen bome uriha unisifa yakunna kamakun husduruwe wodigen bome ala subhana rabbil azim mifadain kiyumun uriha unisifa yakunna kamakun ekalange husduru kure unikan enge e uriha furiha mahamden ekalangia sabitu kure uniye ehini ena kiyani subhana rabbil azim mifadainne. hama ifadain ruku'uge zikurutahu ga waridu gen aisfa wa fadain subhana rabbil azim wa bihamdi maneki tasbiha ya iku hamdu kurme. adi minunas kirt nabiyya sallallahu alaihi wasallam garihun waridu efa wa ehen tasbiha eveski dane. misalaka subhanaka allahumma rabbana wa bihamdik allahumma ighfir li نوتا صبوح قدوس رب الملائكة والروح مفدين بسكيداني ركوغا كيا ذكرتهوغا مي صفة إكالانج معكرون همني إفه ركوع تدواني سمع الله لمن حمده مفدين كيا مني مانيكي مان الله إكالانج حمد كراميها كان إجابة دفاني ركوع تدوى من كرا حمدكي مستجاب حمدكي ehin kamun efahu teduwe i'tidaluga hutti hure adi allahumma rabbana lakal hamd mifadan kiye nuta rabbana walakal hamd mifadan kiye nuta rabbana lakal hamd mifadan kiye adi edevigen vani mi hamdu kurun digu kurume allahumma lakal hamd hamdan kaseeran tayyiban mubarakan fih mil'u samawati wa min al ardi wa mimma baynahuma ومما شئت من شيء بعد أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. اعتدالك محالتك نمادك ركنتهك ترين ركنه أديهما إفادين ركوعك بس ركنه ركوع تدومك بس ركنه ಇಅತಿದಾಲಕಿ ವಸ್ ನಮಾದುಗೆ ರುಕುಂತಹುಗೆ ತೆರೆನ್ ರುಕುನೆ ಎಹಿಂಕಮುನ್ ಎತನುಗಾ ಫುರಿಹಮ ಗೊತುಗಾ ಮಡುವೆಲಾಂಜೆಹೆ ಅದಿ ಕಿಯಾಮುಗೆ ಹಾಲತುಗಾ ದೇವನ ಫಹರ ಅಲ್ಲಾಹ್ ತಬಾರಕ ವ ತಆಲಾ ಯ ಹಮ್ದು ಸನಾ ಕಿಯಾಮ್ ವಾನೆ. ಐ ನಮಾದು ಕುರಾಮೀಹ ಎಕಲಾಂಗೆ ಅಟ್ಟಕಾ ರುಕುಉಕೋ ಎಕಲಾಂಗೆ ಮತಿವೆರಿ ಕುರೆ ಅದಿ ಎಕಲಾಂಗೆ ಸನಾ ಕಿಯಾ ಇಅತಿದಾಲತ್ತೆದುವೆ.

0: திவேஹி எஃப்எம் 91.1 MHz திவேஹிங்க முனிஃபுவே ஃபில்வா தினமுக அபதுஸ்
1: ஓடாச்சு.